0: அப்படி தோட்டத்தில் சந்தர்ப்பம் மோசமான கீழ்கீழ்
1: சந்தர்ப்பிஸ்தானிய மோசம் பண்ணுவோம்